ஆயம் உண்டாய் கந்தம் செயற்கரம் ஜாய் கந்தம் செயற்கரம் ஜாய் மூச்சுரு மரியாமர் பாபக்கர் கை அக்கம்மது சீசமரி கட்ட மரியாமர் பாபக்கர் கை.